தடிங்கடக்க தடிங்கடக்க தடிங்கடக்க தடிங்கடக்க தடிங்கடக்க தடிங்கடக்க தடிங்கடக்க.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுகுடா.
1: எங்கே என் மிஸ் ஒருத்தி என்னுள் நெஞ்சில் தீ கொளுத்தி சொல்லாமல் சென்றொருத்தி எங்கே எடி.
2: செக் 1 2 3.